0: கழனுள் தாகிதல்.
1: ஹீகாதுடனே வித்யுன்மாலி ரததிந்த இழிது எதுரிசித சத்ரு சைனிகர பாணகளஷ்டன்னூ தடெது ஹிடிது கடிது பிரளய பைரவனந்தே யுத்ததல்லி தீக்ஷ்ணத்தை தோரிசி அடிகடிகெ குடுகுடிசி முன்னுகி சுரரு விஸ்மயப்படுவந்தே கிரமவாகி சத்ரு சைன்யவன்னு ஹானிகொழிசுத்திரலு. ஒந்தெடெ புஷ்கலன பாணப்பிரயோகத ஷரவர்ஷ, ಮತ್ತೊಂದೆಡೆ ಲಕ್ಷ್ಮೀನಿಧಿಯ ಹೊಡೆತದ ಗದೆಯ ಬಿರುಗಾಳಿ, ಮತ್ತೊಂದೆಡೆ ಪ್ರತಾಪಾಗ್ರ್ಯನ ಜಳಪಿಸುವ ಖಡ್ಗದ ಮಿಂಚು, ಮಗದೊಂದೆಡೆ ಹನುಮಂತನ ಎಸೆಯುವ ಕಲ್ಲುಗಳ ಆಲಿಕಲ್ಲ ಮಳೆ, ಮತ್ತೊಂದೆಡೆ ಸುಬಾಹು ಸುಮದ ಮುಂತಾದ ವೀರರ ಆರ್ಭಟೆಯ ಸಿಂಹನಾದದ ಗುಡುಗು. ಮಳೆಗಾಲವನ್ನು ಹೀನೈಸುತ್ತಿರಲು ಶತ್ರುಘ್ನನ ಸೈನ್ಯದ ವೀರಯೋಧರು ರಣರಂಗದಲ್ಲಿ ರಾಕ್ಷಸನೊಡನೆ ಹೋರಾಡಿದರು. ಹಾಗೆ ಇಕ್ಕಡೆಯೂ